கொண்டதோ இரட்டு வயது என்னை மயங்க வைத்ததோ ஆதிகள் மெல்ல மெல்ல என்னை கொண்டதோ